0: பேசுறது பொடியாரம்.
1: பொடியாரம் கார்
0: I'll be 76 to 6400 with one female, 1095.
1: Body Adam, 10-4.